லப்பான போர் நினைத்தோம் மங்கோல் சிங்க்ரோ கிலோனாலும் அழிச்சிக்கலாம் டங்கலாம் கார்பி லிர்மியலும் அஜாய் மேகம் டெங்கலாம் பென் அதுன்ட்டு மங்கோல் ரம்பில பென் மீனாட்டு ரம்பி எட்டும் பென் கிலோனாலும் அழிச்சிக் சினே ஆலோனாலாம் தே பொத்தோர் அசன் பென் நேங் லபாங்சோலும் கிப்புதாம் கே பொத்தோர் கே ஹினிடோ நிங்க்ரேங் லப்பென் பரிக்கா লাপেন বতরকে নিঙ্কানার জনতা ছেলার ভয় লাসন থাক থাক সে মুনি টেটুম আনিংটা ছেলার ভয়।